0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி
1: விஜு குவாரோ மேப்பாச்சோ இடியுனோ ஆர் ரேடியோ